0: ரங்க வயிறு வாயிலே ஒன்குள் ருங்கனியன் பிள்ளைல ரங்க வயிறு வாயிலே ஒன்குள் ருங்கனியன்.
1: My name is Malati Yunupingu. I'm from a little community called Ski Beach. That's in Nirunboy in Gulf Peninsula. And you're listening to Tiba Radio. I am Malati Yunupingu. Over and out. Bubu.

0: வாரி பாட்டிராணி
1: Wata from Japan. The latest to the greatest from country to reggae. The only station, Tiba.